ஓகே ஜி, நியூட்ரிஷன் காஸ்மெடிக்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஷேம்பு, நியூட்ரிஷன் ஹேர் ஆயில்ஸ் சுவாடி ஜி, ஜி விஷ்ணு ஜி, குஷ்தி ஜி, நரம் ஜி, முலாயம் ஜி, சமக்தார் ஜி, நுபில் குல்சி, சிவான கேசி, நுபில் குல்சி, நியூட்ரிஷன் காஸ்மெடிக்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், சிக்கம் திமிஷ ஷேம்பு தேசி, தி நியூட்ரிஷன் ஹேர் ஆயில்ஸ் ஜி, அரவாகலி, சிவான கேசி, இன்ஷல்லா ரிசல்ட் ஃபுல்லா ஹைசூன் முத்துசு மிலாவிஷி, ஜமாஃபேந்துதா, சமமேந்துதா, நியூட்ரிஷன் காஸ்மெடிக்ஸ் பாகிஸ்தான் ஷேம்பு, நியூட்ரிஷன் ஹேர் ஆயில்ஸ் ஜி, சுரவாகலி சி மாலிக் ஹசி, இன்ஷல்லா ஜி ரிசல்ட் குலாகானே ஹைசூன் மத்தாசு மிலாவிஷி ஹசி.